அதுக்கப்புறம் எட்டுக்கு ஃபுக்குலா அஞ்சுக்கு ஃபுக்குலா பெற்றோம் மறுப்பினா ஜிமி கெட்ட ஜிமிடவாங்க நான் இசை குவந்தோரம் குடி ஜாஃபர் ஃபம் அலக்கு மெட்டா 066-253-088 பல எஸ்எம்எஸ் லைன் கி 6-3-2-8 இருக்கவா கே மாஸ்வனாம் விக்கத்திரே வரி ஜபரி கேமுங்காக்கா sikani sika litumezem